0: This is Matinee Mashup. Matinee Mashup. Only on Radio Suno 91.7 FM. Matinee Mashup. Brought to you by Safari. World-class shopping experience. Doha, Qatar. And
1: it's the season of jewelry and the season of offers at Malabar Gold and Diamonds. Ippol diamond and precious gem jewelry purchase-inodoppam nedu free cash vouchers.
2: എത്ര വയസ്സാണെങ്കിലും ശരി തന്നെ, അഴകും അതിനോടൊപ്പം തന്നെ ഈ പറഞ്ഞ പോലെ സ്റ്റൈലും മാത്രമല്ല എനർജിയും കുറയുന്നില്ലല്ലോ എന്നാണ് സുരാജ് വെഞ്ഞാറമൂട് നമ്മുടെ സ്വന്തം രജനി സാറിനെ കുറിച്ച് പറഞ്ഞത്.
3: അതെ, ജയിലറ്റ് ടൂറിന്റെ കഴിഞ്ഞ ദിവസം നടന്ന ആ ഒരു ഇവന്റ് ഭയങ്കര മനോഹരമായിട്ടുള്ള ഒരു ഇവന്റ് ആയിരുന്നു. അപ്പൊ ആ ഇവന്റിൽ ഒരുപാട് താരങ്ങൾ എത്തിയിട്ടുണ്ടായിരുന്നു. ആ സിനിമയുടെ ഒരുപാട് ബാക്ക് സ്റ്റോറീസ് നമുക്ക് അതിലൂടെ കേൾക്കാനായിട്ട് പറ്റി. അപ്പൊ ആ സമയത്ത് നെൽസൺ ഭയങ്കര രസമാണല്ലോ.
2: അതെ,
3: ഈ നെൽസനും അനിരുദ്ധും തമ്മിലുള്ള ഒരു സെഷൻ ഉണ്ടായിരുന്നു കേട്ടോ, അത് ഭയങ്കര രസമായിരുന്നു. ഭയങ്കര കോമഡി. ഇവർ രണ്ടുപേരും അങ്ങോട്ടും ഭയങ്കര കൂട്ടുകാരാണല്ലോ. അപ്പൊ നെൽസൺ അനിരുദ്ധ് പറയുന്നുണ്ട്, ഇടയ്ക്ക് ഇങ്ങനെ എന്റെ സ്റ്റുഡിയോയിൽ നെൽസൺ വന്നിരിക്കും, പോവില്ല, ഞാൻ വൈകുന്നേരം വന്നാലും അവിടെ തന്നെ ഉണ്ടായിരിക്കും, എടാ പോകലേ, ജോലിക്കല്ല, വെറുതെ അവിടെ വന്ന് കൂട്ടുകാരൊക്കെ കൂടി ഒന്ന് വർത്താനൊക്കെ പറഞ്ഞ് അങ്ങനെ ഒരു ബോണ്ടാണ് ഇവർ തമ്മിലുള്ളത്.
2: ഓക്കെ,
3: അപ്പൊ നെൽസന്റെ അടുത്ത് കുറച്ച് ചോദ്യം ചോദിക്കാൻ വേണ്ടി നെൽസനെ സ്റ്റേജിലേക്ക് വിളിക്കും. ഓക്കെ, അതിനുശേഷം നെൽസൺ ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യം ഒരു ഉത്തരവും നമ്മളിപ്പോ കേൾക്കാൻ പോവാണ്.
2: ഓക്കെ,
4: എന്നെ ഫിനിഷ് പണ കൂടാ സാർ. ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர், நீங்க சொல்ல போற எந்த பதிலையும் என்ன ஃபினிஷ் பண்ண கூடாது. நீங்க ஏன்னா அது என் பக்கம் திருப்பிடுவீங்க, அது அது மட்டும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டது, அது நானா அதை கேட்கறேன். ஒரு வேலைக்கு ஒன்று வரும், ஒரு வேலை பார்க்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் எக்ஸைட்டிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் அப்படியே இருக்கலாம். பட் நீங்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால ஓப்பனா சொல்லிடுறேன். 75 இயர் ஓல்டுன்றீங்க, 50-51 வருஷம் ஆயிடுச்சு சார் சினிமால வந்து. பட் எவ்ரிடே பார்க்கும் போதும் அந்த சேம் என்ன சொல்றது, அதே டிசிப்ளின், அதே எல்லாருக்கும் அந்த வணக்கம் வைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் கரெக்டா வந்து நிக்கிறது, பேக்கப் சொல்ற வரைக்கும் எங்கேயுமே நவராம அங்கே நின்று பேக்கப் சொல்லும் போது அப்பா பேக்கப் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்டோட அப்படியே இருந்தா அந்த பேஷனோடய இருக்கீங்களே, அது எப்படி சார் பண்ண? இப்ப நான் ஏன் இதை கேக்குறேன்னா, ஒரு 5வது படம் பண்ணும்போதே அப்படியே ஒரு டயர்டாய் சேர்ல உக்காந்தா ஒரு 5 செகண்ட் ஆகுது எந்திரிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அப்பயமோ பார்த்துருக்க அப்படி அப்படி எந்திரிச்சு வந்துடுறீங்க, அது எப்படி, அது எதனால அப்படி இருக்கு? ஏதாவது நீங்க அதை அட்வைஸா சொன்னீங்கன்னா எனக்கு அணிக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க நல்லா தான் ஒர்க் பண்றீங்க, பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல தேவைப்படும் சொல்லி.
5: முதல்ல வந்து நம்ம செய்யற வேலையை நம்ம விரும்பணும், நம்ம லைக் பண்ணணும். நம்ம செய்யற வேலையை நம்ம விரும்பினா நேச்சுரலி இல்ல, நம்ம வந்து நமக்கு தெரியாமலே அதுல நம்ம ஈடுபாடு வந்துடும். நம்ம வேலையை வேலையா நினைக்காம அது ஒரு விளையாட்டுன்னு நினைச்சோம் வச்சுங்களேன், நீங்க விளையாடும் போது உங்களுக்கு டயர்ட் ஆகுமா? விளையாட்டுக்கு நீங்க லேட்டா போவீங்களா? இல்ல இல்ல, அது மாதிரி இந்த சினிமா வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிக்கும்.
2: சரியான நீ பண்ண போல ஆளு பயங்கர ஒரு ஒரு சினிமேனே காணுது தான் பயங்கர രസകരമായിട്ടുള്ള ഒരു ഗെയിം പോലെയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഇഷ്ടത്തോടെ അങ്ങ് അങ്ങ് ഭയങ്കരമായിട്ട് ഈസിലി എന്താ പറയാ അങ്ങ് ചെയ്യാണ് അല്ലേ?
3: അതെ അതെ, ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ആള് പറഞ്ഞ കാര്യം നമ്മുടെ ലൈഫിൽ നമുക്ക് എടുക്കാൻ പറ്റും.
2: ഉറപ്പായിട്ടും
3: നമ്മൾ ഏത് കാര്യവും നമ്മൾ ഇഷ്ടത്തോടെ ചെയ്യുവാണെങ്കിൽ അതിനൊരു ഭയങ്കര ഭംഗി ഉണ്ടാകും, അതിനൊരു പ്രത്യേകത ശരിക്കും ഉണ്ടാവും.
2: കഷ്ടപ്പെട്ട് ജോലി ചെയ്യരുത്, ഇഷ്ടപ്പെട്ട് ജോലി
3: ഇഷ്ടത്തോടെ ചെയ്യണം, സ്നേഹത്തോടെ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ആ ജോലിക്ക് ഒരു ഭംഗി ഉണ്ടാവും.
2: ഉറപ്പായിട്ടും ഉറപ്പായിട്ടും. എന്തായാലും ഇത് പറഞ്ഞുകൊണ്ട് നേരെ നമ്മൾ അടുത്ത പാട്ടിലേക്ക് പോവാണ്.
3: സ്റ്റൈൽ മനൻ സോങ് തന്നെ വെക്കാം.
2: സ്റ്റൈൽ മനൻ സോങ്, കുറച്ച് പണ്ടത്തെ സ്റ്റൈൽ മനൻ സോങ് വെക്കാം.
3: ഒരിക്കടുക്കും പാട്ട്.
2: ഓക്കെ,